0: யூலைங்க புண்ணா பங்கி பங்கி சைங்க பல்லு பல்லு istri kum
1: jadi sudah bermintu gitu
0: eh. Sudah bermintu gitu loh wes yo wes sepol dengka